0: people.
1: I'm going to leave it at that for the moment. Aman Bhardwaj with the very latest on that story. This certainly is extremely shocking. I mean, it's a young woman who's been killed in this gruesome fashion. And the boy, the man in question, the accused 10 years older to the victim, was in a relationship with her. It's a case of a love story going horribly wrong. The lover was a jilted one. And that's the reason why this crime seems to have been carried out, is what is being investigated now. And of course, we're waiting to see looking at whether the accused here, Harry, goes by the name of Harry, will recover or not. We don't really know, because he too is battling for his life. I'm going to thank you, Aman, for getting in those details. Let's get you some political developments now. The India bloc is undoubtedly facing fresh turbulence. One of its key constituents, the DMK, is questioning its future ties with the Congress party after Congress decided to ally with Vijay's TVK in Tamil Nadu. The DMK has decided to skip the upcoming India bloc meeting. Udayanidhi has accused the Congress of betraying the DMK after benefiting from its support, claiming Congress sought votes in Stalin's name and then walked away. Sources say that the DMK has sought a separate seating block from the Congress and the Lok Sabha, with a parliamentary reshuffle now under consideration. The proposed changes could even see DMK and TMC MPs swapping seat allocations, underlining the growing distance between the opposition camp. Sources say the centre is preparing to reintroduce the delimitation bill in the monsoon session and has already begun consultations with regional parties, including the DMK and the TMC. Some TMC MPs are said to have responded positively. Sources indicate DMK is waiting to study the government's fresh draft before taking a final position.
2: தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கிட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட்டணியில ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவுதான்
3: காங்கிரஸ் இட் செல்ஃப் ஹட் ஸ்டேட்டட் தட் வி ஆர் பார்ட்டிங் வித் டிஎம்கே அண்ட் வில் ஃபைட் தி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வித் டிவிகே அண்ட் தி நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆல்சோ வித் டிவிகே விச் மீன்ஸ் ஹவு கேன் வி கண்டினியூ இன் தி இந்தியா பிளாக் தட் இஸ் வை வி செட் வி ஆர் நாட் கோயிங்

0: now on the big media briefing that is set to begin shortly. Annamalai will address all the questions over his resignation and moving on to what he'll do next. Annamalai has quit the BJP. He'll brief the media shortly. BJP chief Nitin Naveen, who has accepted Annamalai's resignation. Annamalai also put out details of that letter. He has quit. His resignation has been accepted. And of course, the big question to what he's likely to do next. Very much a possibility of how he could float his own political outfit. And if that happens, how exactly is he thinking of shaping it? Lots of questions and changes to the political landscape of Tamil Nadu with Annamalai finally having tendered his resignation. Remember, he had met with Amit Shah a few days ago. And as is being projected, that there is absolutely no bad blood, no acrimony over Annamalai's decision over quitting the BJP. This even as the BJP tried all last-ditch attempts to be able to make him stay. So much so that they even told him that he can choose what he wants, but he should not quit the BJP. But Annamalai was adamant. He was sure. Let's listen into what he's saying.
1: தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எங்க எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு, வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில்
2: ஒதுங்கிக்குவோம்,
1: வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகல ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும். உங்க முன்னாடி வைக்கிறேன். 25 வயசுல எனக்கு
2: அந்த
1: ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம் இன்னைக்கு. வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா? ஒரு
2: நிறைய
1: பேர் நிறைய சொல்றதுனால இதே டெல்லியில August 24, 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. அப்ப திரு சூப்பர் ஸ்டார்
2: அவர்கள்
1: வேண்டுகோளை
2: August 24
1: விஷயம் தான் என் கண் முன்னாடி வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதா அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள்,
2: டியூரிங் கோவிட்
1: பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்கே இருக்கும் போது முதல் முறையாக மறுத்து ஐயா நினைச்சுக்கேன் என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் வைத்துக்கொண்டேன். அதன் பிறகு முதல் முறையாக மறுத்து ஐயா நினைச்சுக்கேன் என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் வைத்துக்கொண்டேன். அதன் பிறகு
2: phone calls to Star Rajnikant convey that I won't be able to join, but I'll be joining the BJP.
1: எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க.
2: Why I'm saying all these things is because I want to put in a full stop to all the speculations around me.
1: அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டுக் கொடுத்தது
2: கிடையாது,
1: நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியாவில் வரும்போது, அண்ணாமலை நீங்க தமிழனா இந்தியனா அப்படின்னு
2: கேட்பாங்க.
1: தமிழ்நாட்டில் அப்பாவோ அம்மாவோ என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்காங்க. என்னுடைய பாரம்பரியம்
2: எல்லாம் விவசாயம்
1: செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டு விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில்
2: 2 ஆண்டு
1: எப்போதுமே சொல்வேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன்
2: என்கிற
1: பெருமை மிகுந்த தமிழனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்க இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற, அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்துல
2: உங்களோட
1: சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகும். எத்தனையோ பிரச்சனைகள், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான், இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது
2: ஒவ்வொரு
1: ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாது அணையில இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமார் அவர்கள் சொல்றார்களோ, அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்கல. அதே நேரத்துல
2: எனக்கு
1: கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டேதான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய
2: ஆனா
1: ஒரு லெவல் வரும்பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும்பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த
2: பிரச்சனை,
1: அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கல.
2: And that's why I went to Delhi to meet with BJP leaders and had a slow and a patient conversation with them.
1: மிக பொறுமையாக வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே வர்றேன். December 4th பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புறேன், அதனால நீங்க வந்து நாளைக்கு நான் எடுத்தோம் கௌதம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்க கூடாது. December 4th, 2025 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருக்கேன், தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா
2: அப்படின்னு,
1: அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தல்ல நம்முடைய கட்சி போட்டியிடும், அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்கு
2: உத்வேகத்தோடு
1: தயார்படணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நாம் உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் இது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாக தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் அமெரிக்கா போறோம், யூரோப் போறாங்க, போய் நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், கூகுள், ஆல்பாபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடன்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்க உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்து போல அவர்கள் எல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியல்ல ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்துல நாம் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை டேலண்ட் ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. உலகத்துல மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர்
2: இன்னொன்னு
1: கேக்குறாங்க, நான் கமெண்ட் வர வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை.
2: If you ask me, do we need another political outfit in Tamil Nadu? Yes, we need it. There's no change of position in that.
1: கடை ஏறி இறங்கி எங்க அம்மா அதெல்லாம் பார்த்து விலைய பார்த்து தரத்தை பார்த்து பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போற விஷயம். ஆனா அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்துல நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்க்கும்.
2: My political movement will change into a political outfit, into a political party. People will accept that.
1: தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அது எல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, அண்ணாமலை பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யணும். என்னுடைய பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள்.
2: நான் அரசியல் இந்த
1: கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலீங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து முடியாது. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்லிருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்லிருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர்லிருந்து மேயர்லிருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட் எஃபிஷியன்ட் கேபபிள். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லை. நம்ம இயக்கம் கட்சியாக நாம் ஒரு வித்தியாசமான கட்சியா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள்,
2: கிட்டத்தட்ட
1: 8 கோடி பேருக்கு நாம இருக்கோம், 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும், எத்தனை முறை எம்எல்ஏ permanent MLAs, permanent ministers, permanent MPs, அதை நாம உடைக்க போறோம்.
2: There can't be any permanent ministers, leaders or MLAs.
1: முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நாம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி, அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். It should flow like a water.
2: New ideas should keep coming. It should keep flowing like a water.
1: நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். This movement should stand beyond us, not in name, but in purpose and pursuit of excellence. இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவாக வந்துடும். vetheleader.org நீங்கள் உங்களைய வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட்ல உங்களை நீங்கள் நினச்சிக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டாக எப்படி நம்ம பாலிட்டிக்ஸ்க்குள்ள கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand.
2: There will be APG Abdul Kalam Center, a training center where the young faces, the young leaders will have to get trained here and then enter the party.
1: Train பண்ணி அவங்களை ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டி
2: யங் ஃபேஸஸ் அண்ட் ஷேப் தம்
1: அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக
2: மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தி नीड्स ஆஃப் கம்யூனிட்டி.
1: யாருக்கும் போட்டி கிடையாது. கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாது, யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை கொள்கைகளும்
2: வேண்டும்.
1: கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், 100 அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை
2: ஐடியாலஜி cannot change itself according to the needs of people, then it will get wiped out.
1: பெரிய ரிஸ்க் தான்.
2: சாதாரண
1: நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிசினஸ் நம்ம அதில் பெருசாக இருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது. ஒரு பெரிய
2: I don't come from a big family. I don't have generational political backing. I am a common man.
1: அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம், தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க
2: வேண்டும்.
1: அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும், அதன் பிறகுதான் அந்த பில்டிங் நிற்கும். இல்லாட்டி அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு சாயக்கூடிய பில்டிங்கை நம்ம கட்ட போறது இல்லை. அதனால் எல்லோருக்கும் அண்ணா, நிறைய பேர் மெசேஜ் போறீங்க மாட்டு கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமா, எல்லோரும் சந்தோஷம். weather.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில் ஜிம்முக்கு போனால் கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க, 10 கிலோலேருந்து 50 கிலோவுக்கு போவோம். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் ஃபைபரை நம்முடைய தோழர்களுக்கு நம்ம பில்டு பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை, பொறுமை, பொறுமை. அவசரமா ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட சரியா
2: www.vitheleaders.org
1: அதுல மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா உட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய
2: an institution for politics under the name of APJ Abdul Kalam to train youngsters in politics, train them about governance and importance and needs of community.
1: அதனால தான் நம்முடைய இந்த மூமென்ட்னுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். Let us also change to bring change. இந்த ரெண்டையும் செய்வோம்.
2: யாரும் இது பண்ண
1: முடியாது. அதே நேரத்துல நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ் னு சொல்லீங்க.
2: You are we don't have hatred on anyone.
1: மாற்றத்தை கொடுக்க கூடியவங்க சண்டை களத்துல சண்டை போறது நம்ம வேலை இல்லை, இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும் அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்போம். தமிழ்நாட்டில் நிகழ்ந்தக்கூடிய பிரச்சனை என்ன கமெண்ட் வேணாலும் யாரு வேணாலும் போடலாம், பேசலாம். மைக்கே முன்னாடி இருக்கு, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது என் சைட்ல இருந்து தெரியாம ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்ப இருந்து நம்முடைய பாதை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேல வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க? ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க? உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பாக்குறாங்க, சோசியல் மீடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பாக்குறேன், வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியால கிடையாது, ரூரல் ஏரியால கிடையாது. இத்தனை 60 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நாம் உருவாக்கல. சோ எல்லாரத்தையும் நாம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி ஜென் ஆல்பா யூத் இருக்காங்க, அந்த வேகத்துக்கு தீங்கி போகணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே போலீங்க. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம்.
2: We have a lot of things to share and to talk.
1: ஏன்னா பேச பேச அது அப்படியே மேல வந்துட்டு இருக்கேன்.

0: அதே நேரத்தில் சமூக வலைதளத்துல ஆபாசம் வேண்டாம்.
1: We'll do gentlemanly politics, the civil way of doing politics.
0: தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியா இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துறேன், பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில கட்டி எடுத்துட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைவிஞ்சு ஒரு பெரிய புரட்சியை மாற்றத்தை தமிழகத்திற்காக ஒரு பாரத நாட்டுக்குள்ள இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள், வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன், மாறுவோம். தமிழகத்திற்காக ஒரு பாரத நாட்டுக்குள்ள இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள், வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது.
1: My only aim is to make Tamil Nadu number one in India for the state and for the country.
0: கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன், மாறுவோம்.
2: Hi, Annamalai on social media. Of course, streaming issues that it's facing at the moment, but very clear statements that he's making, not just on his decision of quitting the BJP, but also on his future path. He is now launching a political movement called We the Leaders, where Annamalai says that this will be about the politics and the common man will drive it. It will be by the common man, for the common man. He said that we will convert this movement into a political party. We the people is the move that he's launched.
3: ஒரு கட்சியை இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், அது அவருடைய உரிமை, அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை
4: உண்டு.
3: அது ஒரு தவறான குற்றம் சார், ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்ல, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம்
4: கொடுக்கிறேன்.
3: எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது, ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். எந்த விதமான பாதிப்பும்
5: இல்லை.
2: All right, so back-to-back reactions coming in over Annamalai now addressing one and all on social media, where he said that he's launching the political movement We the Leaders. Let me also bring in my colleague Anagha Keshav, who's been tracking all the developments. Finally, the cat is out of the bag over all the speculation of what Annamalai will do next. He is connecting with the common man through this political movement, and as of now he says that he has a lot of respect for the senior leaders of BJP, including Prime Minister Narendra Modi and Amit Shah, but he will take them on like he will take on his other rivals.
1: He makes that very, very clear that the way he will treat BJP will be the same way that he sees the DMK, the way he sees the TVK or an AIADMK or even Premalata's party or Vaiko's MPNC. The way he sees BJP will not be any different from the other parties. And therefore, Annamalai making it clear that he's not really going to be a BJP tool, or rather a proxy for BJP in Tamil Nadu. He will function independently without the baggage of BJP, is what Annamalai says, you know.
6: Naina sir, you are very busy now, I understand, but Annamalai claims that the national BJP is not talking the language of the Tamil Nadu and that is why he decided to quit.
3: No, it's not correct. Our honorable Prime Minister of India, Mr. Narendra Modi ji, always like Tamil and also praise wherever he go, even go to the foreign countries or in Naina, wherever he went, all the places.

0: And it's official. You heard it first here on India Today. Annamalai has officially quit the Bharatiya Janata Party today. Remember, exactly 24 hours ago, we informed you how Annamalai, a poster boy once of the BJP in Tamil Nadu, is set to resign. As a former BJP leader, he's written a letter to the party saying he had differences with the BJP leadership for the past 18 months. His views on Tamil Nadu no longer aligned with the party's. Adding also that he consulted BJP's top leadership before he took the final exit and the decision. Annamalai announced that he's launching a new political movement and will contest independently. He said his movement, titled We the Leaders, will gradually expand and prepare for the 2031 Tamil Nadu Assembly polls. He also slammed TVK and DMK for making occult politics, saying movement will be different. Annamalai adding he will always remain grateful to the BJP and Prime Minister Modi, claiming the party stood firm against Karnataka's Mekedatu project. Revealing that before joining the BJP, actor Rajinikanth had invited him to join political venture. Reacting sharply, Tamil Nadu BJP chief Nayinar Nagendran said that for the BJP, Annamalai is no one. His exit makes no difference to the party.
1: Anandamaga, Anbode, Tamil Nadu, or Arasiyal Iyakkathai nam thongirukkindrom. இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம் தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். இன்றைக்கி மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும். நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும். எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. எத்தனையோ பிரச்சனைகள், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியாக போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போகணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நான் நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும்பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும்பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக இது இன்னைக்கு கான்வர்சேஷன் மூணு நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நம்ம கை காட்ட போவது கிடையாது. இந்த கல்ட்டு பாலிட்டிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். ஒரு காமன் மேன் பாலிட்டிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அதே நேரத்தில் பாலிட்டிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. தி பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நாம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை.
2: Annamalai claims that the national BJP is not talking the language of the Tamil Nadu and that is why he decided to quit.
3: No, it's not correct. Our honorable Prime Minister of India, Mr. Narendra Modi, always like Tamil and also praise wherever he go, even go to the foreign countries or in China, wherever he went. all the places give the importance to the Tamil language, Tamil medium, Tamil people, Tamil leaders. Now also he is getting that serpedigal Rajaraja Solan serpedigal to promote the Kangai Kunda Solapuram, all those things. That's why it's not.
2: However, he says that Tamil Nadu is not, the language is not being spoken, and that is why he decided to go leave the party.
3: No, sir. Okay.
2: Sir, will you think Annamalai is leaving BJP is a loss for the party?
3: There is no loss.
4: But do you think is there any space for new political party in Tamil Nadu, sir? Do you think is there any space for a new political party?
5: Anyone can create their own party and form their own party. So they have their own freedom and space. I don't have anything to comment on that. I don't think anyone can meet up with our leader. And definitely, old Tamil Nadu wanted our leader to continue for next 30-40 years. And I don't think anyone can even come in a match even 1% with our leader.
0: India Today's Maria Shakil spoke to Karthi Chidambaram, Member of Parliament, and here's what he had to say about Annamalai quitting.
6: I'm talking about Annamalai, who's just minutes ago announced his decision to quit the BJP and start a political movement. He's very careful. He's saying at the moment it's going to be a political movement, which in due course will become a political party.
7: Ms. Annamalai has come to a conclusion of a situation which I already knew, which is that the BJP will not be an acceptable political platform in Tamil Nadu because they don't understand Tamil Nadu culturally or politically. It's taken him 5 or 6 years to come to that conclusion. This is something which many of us knew right from the beginning. He is not an RSS Swayam Sevak or a Sangh Parivar ideologue. So he himself would acknowledge that while he came out of his civil service career, he was looking out for various political outfits and he aligned himself with the BJP. But after 6 years, he's come to the conclusion that there is very limited purchase for the BJP in Tamil Nadu. And he's now taken a divergent path, which I must agree is a ballsy move to go and start a new political movement. And my best wishes to him.